0: நேரம் பிற்பகல் ஒரு மணி ஆகிறது. நேர்களுக்கு அன்பு நிறைந்த திங்கட்கிழமை புதன்கிழமை தித்திக்கும் மத்திய வணக்கம். மத்திய நேரத்தில் நாம் உங்களை பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி தானே. நாடோறும் இந்நேரத்தில் எமது மொரிஷியஸ் வானொலியில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையரொளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

மங்கையரே, உங்கள் அனைவருக்கும் இனிய மத்திய புதன்கிழமை வணக்கம். இந்த அழகான இனிமையான புதன்கிழமை மத்திய வேளையில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியில் முழுமையாக ரசித்து மகிழ்வீர்கள் என்று நம்புகிறேன். இதோ வாருங்கள், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இன்றைக்கு புதன்கிழமை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி, நம் மாதத்தின் ஆடி மாதத்தின் 27ஆம் நாள். வாருங்கள், நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை இதோ விநாயகனை போற்றும் பாடலோடு ஆரம்பமாகிறது.

அருமையான பாடலை சிவபெருமானை போற்றும் ஒரு பாடல். காடுகளுக்கு தேனாக பாயும் நம்முடைய பக்தி பாடல்கள் எப்பொழுதுமே கேட்பதற்கு மிகவும் இனிமையானவை.

உலகில் ஆன்மீக ஒன்றே உண்மையான இன்பம் தரக்கூடியது. அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள், இயன்ற உதவிகளை செய்யுங்கள், கடவுளின் அருள் பெறுவீர்கள்.

வாழ்வும் மணக்க வந்த திரு வள்ளுவன் வாழ்க, தமிழ் இனிக்க அவர் தந்த திருக்குறளை வாழ்க. இன்றைய குரல் அரட்டுப்பால் டிவினி அச்சம் ஃபியா ஆஃப் சின். குரல் 202. அறிவினுள் கல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா உடல். பொருள்: நமக்கு தீமை செய்ய நினைப்பவர்களுக்கு நாம் திரும்பி தீமை செய்யாமல் இருப்பதே அறிவு. எல்லாவற்றிலும் முதன்மையான உயர்ந்த அறிவாகும். தீவினியச்சம் என்பது தீய செயல்கள் அல்லது பாவங்களை செய்வதற்கு பயப்படுதல். உங்கள் நிழல் போல தொடரும். நாம் எங்கு சென்றாலும் நமது நிழல் நம்மை விட்டு விலகாமல் பின் தொடர்வதே போல நாம் செய்யும் தீய செயல்களின் விளைவுகளும் நம்மை விட்டு நீங்காமல் பின் தொடர்ந்து வந்து நமக்கு துன்பத்தை தரும். நமக்கு தீமை செய்ய நினைப்பவர்களுக்கு நாம் திரும்பி தீமை செய்யாமல் இருப்பதே அறிவு. எல்லாவற்றிலும் முதன்மை

0: உயர்ந்த அறிவாகும் என்பதே இதன் பொருளாகும். That is, to do no evil to enemies is considered to be the chief of all virtue. இதோ பாருங்கள், என் கூடவே இந்த குலப்பாக்களை பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குலப்பாக்களை நாங்கள் கேட்போம். இதனை பிரெஞ்சு மொழி பெயர்ப்போம் உண்டு. இதோ உங்களுக்காகவே தீவினி அச்சம், ஃபியர் ஆஃப் சின்.
1: தீவினை அச்சம்.
2: தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு.
1: Les méchants n'appréhendent pas, mais les bons appréhendent la vanité de faire du mal.

0: Sache que celui qui ne devient pas du chemin de la vertu ne fait pas de mal, ne connaître point de tourment.
1: உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சியை தொடர்கிறது.
2: வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் நிழல்கள் படைத்த பாடல் பூங்கடவை தாய் இரவா. தீபன் சக்கரவர்த்தி உமா ராமணன் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். கங்கை அமரன் புனைந்த பாடல் இது.

இந்த மத்திய நேரத்தில் புதன்கிழமை மத்திய நேரத்தில் நல்ல வேளையாக மனதிற்கு இதமான இந்த மெல்லிசை பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இசையோடு மகிழுங்கள். நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லை.

காலத்தால் அறியாதே அறியாத நெஞ்சை உருக வைக்கும் மிக சிறந்த மெல்லிசை பாடல்களை நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். எமது அன்றுக்கும் இயவை இன்றைக்கும் இயவை என்றும் இயவை திரைப்பட

இசைப்பு இறகுமான் அவர்கள் மென்மையான இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அல்லது ஹரிஹரனின் குரல்களில் ஒலிக்கும் இப்பாடலின் நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் சாதன சர்க்கம் குரல் கொடுக்கும் பாடல் இது.

தீவிரமான ஒரு காதல் பாடல். துணிவில்லாத துணியில்லாத வாழ்க்கை, அர்த்தமில்லாத சொல்லுக்கு சமம். இரண்டு ஜோடிகளை திரும்ப பெற முடியாது. எனவே இருக்கும் வரை வாழ்க்கையை இனிமையாக

சில விடங்கள். நம் நிகழ்ச்சிக்கு இறுதியாக வரும் பாடலை கேட்போமா? இக்கால படத்து பாடல் இது. அதாவது 2022 வெளிவந்த சிறந்ததொரு பாடல். தற்கால இளைஞர்களின் மனதை கவர்ந்த மிக சிறந்த மெலோடி பாடல்கள்.

முழில் நீ முடிவும் நீ ஆதி நீ அந்தமும் நீ. சித்திராம் குரலில் நாம் அடங்கி வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி வினிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ரமித் அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். நன்றி நேயர்களே, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: அன்பு மக்களே, இனிய இரவு வணக்கம். இன்றைய இரவின் அமைதியை இனிய இசையால் இன்னும் அழகாக்க வந்திருக்கிறது உங்கள் அன்பு நிகழ்ச்சி இசை அருவி. பகலின் பரபரப்பை மறந்து மனதை வருடும் மெட்டுக்களோடு நம்முடைய இரவு பயணத்தை தொடங்குவோம். உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களும் உங்களை நினைவுகளை தொட்டு செல்லும் இசையும் இனி தொடர்ந்து ஒலிக்கப் போகிறது. முதலில் ஒரு பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம்.

யாரின் குன்றை வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்ற இந்த அழகிய வரியோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். அடுத்ததாக ஓர் இனிய பாடல் இசை அருவியில்.

இசை என்பது காதுகள் கேட்பது மட்டுமல்ல, இதயம் உணர்வது. சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நினைவுகளுக்குள் அழைத்துச் செல்லும். இன்றிரவு அப்படிப்பட்ட ஒரு பாடலை உங்களுக்காக தேர்ந்தெடுத்துகின்றோம். கேட்டுக்கொண்டே இருங்கள், இசையருவி தொடர்ந்து பாய்கிறது.

அன்பு மக்களே, இரவு நேரத்தில் நீண்ட நேரம் விழித்திருக்க வேண்டிய சூழல் இருந்தால் இடையிடையே தண்ணீர் அருந்த மறக்காதீர்கள். படுக்கைக்கு செல்லும் முன் கைபேசியை பயன்படுத்தும் நேரத்தை சற்று குறைத்தால் மனதுக்கும் கண்களுக்கும் ஓய்வு கிடைக்கும். இன்றிரவு இசையையும் ரசிப்போம், உடலையும் கவனிப்போம்.

0: தமிழ் மொழியின் அழகே அதன் சொற்களில் மட்டுமில்லை, ஒரே சொல்லில் பல உணர்வுகளை பதிவு செய்யும் திறனிலும் இருக்கிறது. அன்பு, பாசம், நேசம், காதல் ஒவ்வொன்றும் அருகருகே இருக்கும் சொற்கள். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உணர்வு உண்டு. அப்படிப்பட்ட அழகான தமிழில் இப்போது ஒரு அழகான பாடல்.
1: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன். தி பேக்ல புஷ். ரைட்ல புஷ்.

0: Our sexy games.
1: வெண்ணிலவில் லாண்டு வாங்கி மச்சு வீடு கட்டிக்கிட்டு இன்டர்நெட் இல்லாமல்

இன்றைய இரவில் எங்களுடன் பயணித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இசை உங்கள் மனதில் அமைதியையும் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியையும் நிறைக்கட்டும். ஒளவையாரின் கொன்றை வேந்தன் சொல்வதை நினைவில் கொள்வோம். நன்றி மறவையல். எங்களுக்கு நீங்கள் அளித்த அன்பையையும் ஆதரவையும் நாங்கள் இன்றும் மறக்க மாட்டோம். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஓர் இனிய இரவில் இன்னும் அழகான பாடல்களுடன் சந்திப்போம். இந்த பதிவுக்கு நாங்கள் அஞ்சு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது உங்கள் இசையருவி. இனிய இரவு வணக்கம்.